0: Tīkwēndiwēnēsī kāndiwēlā, tīkwēndiwēlā sā tīyē chū, tūlā nō tē tāni ēlā tōng. Hōshī tīyō kīyōhōnō khāi, ndē sōnē gōzā tīyōzā kōyīndā, ndē lā shūndī kīyōhōnō khāi gōzā tīyōzā lā khā kīntē yātē chīntā kūyīn shālē āgārā ndī sōnē yārī.
1: 이카코군이카야지니코라케에테고케세티다데따지르시테라메타베게데다다스테카고에아고데라엘라다코니가도그스테테수카다다테데엘라니차코네코게니다란차코네부키다코데아게힌데카고데스타지그르카타나하즈라나고카니에이다도스나르모나스냐데줄리他说那发的他那个地哈，所以也没回去呢啊，就是来开发那个地，那个家就来看么看过一片那个地，我们的是他，他先过某个那里子，但是他某个是那他先别过，一个等于拉到他师傅去拉的，就是多的男人呢啊。
0: 我们先还有那对 Philip。
1: 对嘛，是他他的地啦，就那点点草，我还有几只狗的。Radio ke ha tuwa ke jage zato ni kote kula naga la ne zugu ti de kagu te kote de ka ten she kagu ti lo ote ma si tuwe
0: pa cho den kilsan da cho tlan Philip Tali de chin ta guin shara da la de chin ta ze tinde ho ziri ko ande taun di ho tira ze tinde la ne zungle ni de ola tu tsin hai ko ande